சங்கானந்தக்கு மாத்தியாரா, சந்தகானந்தக்கு பரமேஸ்வரமாரா, சந்தகானந்தக ராஜேன, சந்தகானந்த துக்கியார்தீன, சந்தகானந்தக்கு சர்வரோக, சந்தகானந்தக்கு சதாபிஜோக, சந்தகானந்தா தோகமே தோக, நான் சந்தபவேத் காப்பியோயமோக, சந்தகா துக்கே சதா பவேத், சந்தகா துக்கே கிசே கா நைமித், சங்கா துக்கி கோட்டான் லாக, சங்கா துக்கி கோ சப் தியாக, சங்கா துக்கி மாங்காரி, சங்கா துக்கி சதா பிகாரி, சங்கா துக்கி ஜனமே மராய, சங்கே துக்க ந சோகத்தை டராய, சங்கே துக்கி கோ நாய் ஠ாஹோ, நான் சுந்த பாவே தலை மிலாய், சங்கா துக்கி அல்பித்த டூட்ட, சங்கா துக்கி கித காதுன பகுச்ச, சங்கே துக்கி கோ தியான பரமாய, சங்கா துக்கி உஜ்ஜட பாய, சந்தகா துக்கி அந்தர் தித்தோத்தா, ஜியோ சா பினா மிருத கீலோத்தா, சங்கா துக்கி கே ஜட் கசனாயே, ஆபன் விஜா பேஹி காஹே, சந்தகா துக்கி கோ அவனா ரக்கன் ஹார், நான் சந்த பவித்தா லே உபார், சந்தகா துக்கி கோ பிலடாயே, ஜியோ ஜல் பேன் மச்சரி தர்படாயே, சங்கா துக்கி புக்கா நீராதே, ஜியோ பாவே கே தன்னை திராப்பே, சந்தகா துக்கி சுட்டே அக்கேலா, ஜியோ வாட் தேர் கேத் மாயின் தோஹில்லா, சங்கா துக்கி திரம் தெரே, சங்கா துக்கி சாமித்யா கேத், கீர்த்தனந்த காத்துரிப்பா, நான் ஜோதி பாவே சோய் தியா, சந்தகா துக்கி பிகிட் ரூபோ ஜாய, சந்தகா துக்கி கோ தர்கா மில சஜாய், சந்தகா துக்கி சதா சகாய, சந்தகா துக்கி நாம ரேனா ஜிவாய, சந்தகா துக்கி கி புஜனாய ஆசா, சந்தகா துக்கி உடுச்சலாய நிராசா, சந்தகா துக்க நா திஷ்டா கோய, ஜஸ்தா பாவே தஸ்தா கோய ஹோய, பயா கீர்த்தன மிட்டா கோய, நானே ஜான சச்சா சோய், சாப காட் திஸ்கோ கருணை ஹார், சதா சதா திஸ்கோ நமஸ்கார, பிரபு கி கரோ திந்திரா திசா சா கிராஸ், சாப கச்சுவர் திஸ்கா கியா, ஜாசா கரே தாசா கோ தியா, அப்பனா கேலா கருணை ஹார், தூசர கௌன் கா ஹே பீச்சார, ஜிஸ்னோ கிருபா கரே தாப்ப நாம் தே, பிடுபாகி நான்